அது அதில் கொண்டு விடுவேன் மறைக்கு. ஆனால் இந்தியா ஒழுங்காய் ஓய் ஓயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மறா எச்சா மறக்க பரவாயில்ல.